அத்தகையே நாடு தலையெழுத்து முதிரியே வனநாடு. ஒகடி ஒக்கடு மொனகாடு ஊரே நெச்சின பரிவாடு விதிக்கு தலை கடுகே நாடு தலையெழுத்து முதிரியே மொனகாடு ஊரின் கீழ்ச்சே ஆயுதமேதா.